0: ஜுவா கேட்ட கொத்துவாக்கினை சுய்யா இருந்தா சுய்யா இராணும் சுய்யா இருந்து சுய்யாய் வகம் காலமுத்தே போ காலமுத்தையா
1: ஹவோ